0: ஐசன் தேகனன் சார், கிப்ஸ் எஃப்எம் 98.3 மெகாஹெர்ட்ஸ், யுவர் கம்பானியன்.
1: கிப்ஸ் டைம் செக்.
2: அயிலே பியானுக்கு 10 பஜிக்கு சா.
3: கிப்ஸ் யு கூல், கிப்ஸ் யு அலைவ்,
4: கிப்ஸ் யு என்டர்டெயின். Kips 98.3 FM, your companion, your companion, your companion.
5: Are you ready for the big O?
0: This is In Box.

0: தபாய் சுந்தகனும் சார், கிப்ஸ் எஃப்எம் 98.3 MHz, யுவர் கம்பானியன். கிப்ஸ் டைம் செக்.
1: अहिले दिउँसोको 4 बजेको छ।
2: Keeps you cool.
3: Keeps you alive.
4: Keeps you entertained. Keeps 98.3 FM, your companion, your companion, your companion.
5: Mix Max at 98.3.